0: செல்சியஸாகவும் உடனே 34 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லைக் ஹீட் எச்சரிக்கையும் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: அது மட்டும் இல்லாமல் மழையுடன் கூடிய ஒரு காலநிலையாக இருக்க போகிறது. தண்டர் ஸ்டாம், அதாவது இடியுடன் கூடிய ஒரு மழைக்குரிய எச்சரிப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா ஹீட்டும் இருக்குது, அதோட சேர்ந்து மழையும் வருது, ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு காலநிலையாக இருக்கு.
0: வேணுமா வெக்க இருக்கு, மழை வேணுமா மழை இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி எரிபொருளின் விலையிலும் எந்த விதமான மாற்றமும் இருக்க போவதில்லை அப்படின்றும் வந்து கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்களும் இந்த பொழுதில் போட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நேரலை மனித கொள்ளும் நேரமாக இருக்க போகின்றது. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
1: அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியில ஒரு நாட்டினுடைய இல்லாட்டி அந்த நகரத்தினுடைய வளம் மற்றும் செழிப்பு பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி வழங்கப்படும், அந்த நாட்டினுடைய வளம் இல்லாட்டி செழிப்பை வைத்துதான் அந்த கேள்வியும் இருக்க போகிறது.
0: ஆமா, அந்த நாட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் ஒரு பொருள், இந்த பொருள் வந்து இந்த நாட்டில் உற்பத்தி ஆகாது, அதாவது நாங்க இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம்,
1: எங்களுக்கு மாதிரி எல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்போம்.
0: எப்படி பண்ணாலும் நாங்க கேட்போம். சரியான பதிலை நீங்களும் கண்டுபிடித்து எங்களோட நினைந்து கொள்ளலாம். இதுக்கு ஆப்ஷன் சர்வீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க தான் கண்டுபிடிச்சு எங்களோட நினைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, தற்போது உலக அளவில் இயற்கை ரப்பர், அதாவது நேச்சுரல் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.
1: தற்போது உலக அளவில் இயற்கை ரப்பர், அதாவது நேச்சுரல் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் இன்றைய கேள்வி. இணைந்து சொல்வதற்கு 416-554-404-00.

0: நேரம் 8:07 எஸ்எஃப்எம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு தான் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். தற்போது உலக அளவில் இயற்கை ரப்பர் நேச்சுரல் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நேர்களையும் கேட்டு பார்க்கலாம் என்ன பதிலோடு வந்திருக்கிறார்கள்.
0: நிச்சயமாக இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க குமார்?
2: நல்லா இருக்கும், நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சொல்லுங்க, எந்த நாடு நினைக்கிறீங்க?
2: நினைக்கிறேன்
0: நன்றி.
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் எஸ் கே சிங்கம்.
3: நல்ல 30-35
1: சரி,
3: இந்தோனேஷியாவில ஜாவா சுமாத்ரா இவெல்லாம் இடங்கள்ல மெருக்கு இல்லாந்தாலும் ஜாவா சுமாத்ராவில ஊடகங்கள் நான் நினைக்கிறோம்.
0: சரி, பார்க்கலாம், குறித்திருக்கிறோம். நன்றி எஸ் கே சிங்கம்.
1: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 4164-4400 வாயிலாக. தற்போது உலக அளவில் இயற்கை ரப்பர் அதாவது நேச்சுரல் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் அடுத்த இடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? ஜோனி, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஜானி. சொல்லுங்க என்ன பதில்.
4: தாய்லாந்து.
0: தாய்லாந்து, சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
5: நான் பிரதீப் பேசுறேன்.
1: பிரதீப், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் பிரதீப். சொல்லுங்க, எந்த நாடு நினைக்கிறீங்க?
5: ஐ திங்க் தாய்லாந்து.
1: தாய்லாந்து தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நன்றி பிரதீப் இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி. தொடர்ச்சியாக நாங்களும் நேர்களை இணைந்து கொள்ள இருக்கின்றோம். நேரம் 8:11. தொடர்ந்தும் நீங்கள் இணைந்து கொள்ள அழைக்கலாம். 4164-5544-400.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இந்த கூடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி, அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம்பாடுகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். எழுதிய விவரங்களுக்கு 647-336-5529.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை Ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரோஜ் பேக்கரி, வார்டன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மெண்ட் ஸ்டைல்ஸ் ஆரஞ்சு பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மெண்ட் மேக்
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: நேரம் 8:21 அல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நாங்களும் இணைந்திருக்கும் அடுத்த நிறைய மணித்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் சிவா கதைக்கிறேன்.
0: சிவா, எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம். இரண்டு தவைமார்களும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கிறீங்க?
2: தாய்லாந்து.
1: தாய்லாந்து ரெண்டு சிவா சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு சிவா.
2: நன்றி, வணக்கம்.
0: நேரம் 8:22. இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி மகி. அதுவரை கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஷ் 24. குறிப்பாக புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் மோகேஷினை பேமெண்டையும் கட்டி பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருகின்றார் மோகேஷ் 24. தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டி அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஷை ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையும் வழங்குகின்றார்கள். அமெரிக்காவுக்கு சென்று ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோகேஷ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இது பற்றிய முழுமையான விவரங்களை நேரடியாக அழைத்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். இதுவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் மோகேஜ் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினியூவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். இதுவரை நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்றுத் தருகின்றார். இதில் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில் நீங்கள் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டுக்கான மோகேஜை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீலண்ட சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே உங்களுடைய மோகே சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகியை நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே மிஸ்ஸஸ் காலேஜ் கே ஒன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்பட்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கம் இல்ல சந்தை பெயர்கள் அமைந்திருக்கிறது மோகேஷ் 24 சக்தி பகி அழைக்க 416-821-4512 416-821-4512.
0: நேரம் 8:25. அல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீளவும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் பதிலை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: நாங்கள் இன்று கேட்டிருந்த கேள்வி, தற்போது உலக அளவில் இயற்கை ரப்பர் அதாவது நேச்சுரல் ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சொல்லிதான் கேட்டிருந்தோம். நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தாங்க, அதுவும் தாய்லாந்து தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க.
0: ஆமா, அதான் சரியான பதிலாகவும் இருக்கிறது. இன்றைய நேர்கள் இணைந்து கொண்டு அந்த பதிலை தான் தந்திருந்தீர்கள். முக்கியமாக உலகில் முதலிடம் அதாவது உலகிலேயே மிக அதிக அளவில் இயற்கை ரப்பரை உற்பத்தி செய்யும் மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடாக தாய்லாந்து வந்து திகழ்கிறது.
1: உலக மொத்த ரப்பர் உற்பத்தியில் சுமார் 35% இங்கிருந்து தான் கிடைக்கிறதா. அதுவும் ரப்பர் விவசாயம் தாய்லாந்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமாகவும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் முக்கிய தூணாகவும் இருக்கின்றதாம்.
0: அந்த வகையில் இன்றைய நாள் போன் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி இன்னும் ஒரு போன் நிகழ்ச்சியில் அனைவரையும் நாங்கள் மீளவும் சந்தித்துக் கொள்ள இருக்கின்றோம். தொடர்ச்சியாக 8:30 செய்தி அறிக்கையும் நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம்.

0: நாலு விஷயம்
1: East FM, Tamil, செய்திகள்.

0: கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 2.8% உயர்வடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலை 28.6% வருடாந்த அதிகரிப்பினை கண்டமே இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. மறுபுறத்தில் மார்ச் மாதத்தில் 4% இருந்த கனடாவின் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 3.5% குறைவடைந்துள்ளது.
1: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளவிருந்த தாக்குதலை தாம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க படையினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார்.
0: தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லையென அவருக்கு எதிரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தரப்பு விமர்சித்துள்ளது. திமுகவுடன் இணைந்தாவது ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் காரணமாகவே அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சி வி சண்முகம் சாடியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து வலிமையாக தேர்தலை எதிர்கொள்ள தாம் வலியுறுத்தியதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கும் இன்னும் ஒரு போருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தீர்வு வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Station with the best music. This East FM. It's East FM. Feel the power.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: ஸ்காப்ரோவில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
4: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 4167048074.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: நேரம் 8:44 இசவம் 102 தசம் 7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது மோகேஷ் 24 வழங்கும் தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ஸ்ரீபினான்ஸ் நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை நீங்க பிசினஸ் பயண கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றிருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஷ் 24. குறிப்பாக புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பை வழங்குகின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். மோகேஜ் 24 தமது டிரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியும் அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜ் ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையும் வழங்குகிறார்கள். அமெரிக்காவுக்கு சென்று ப்ராப்பர்ட்டி தேடுவது ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோகேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகிறது. இது பற்றிய விவரங்களை நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். அதேபோல குறிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் மோகச்சியை பிரேக் பண்ணாமல் 500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடி அழைக்க அனுபவம் உள்ள சக்தி பகியை நீங்கள் நாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 416-821-4512. 416-821-4512.

0: நேரம் 8:51. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமாக இருக்கிறது. முக்கியமான சில விடயங்களை பகிர்ந்து கொண்டு அப்படியே நாங்களும் இன்றைய நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் வாகன எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
0: அதே வழியில் காலநிலை பார்த்தோமானால் நள்ளிரவில் 11 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து உடல்நிலை 8 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. தொடர்ச்சியாக மழைப்பொழிவும் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 14 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரியொளி நிறைந்த நாளாக காணப்படும். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அதே வழியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: இப்ப அஜினி சண்முகவேல்
0: மற்றும் சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998, 416-371-3998. Bespoke Real Estate.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்கேம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ

0: பஜாஜ் ஃப்ளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நிரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
3: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 416-371-3998 Bespoke Real Estate.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஸ்ரீகா. நேரம் சரியாக 12 மணி. இன்று மே மாதம் 20 2026 புதன்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரெண்டோ. தொடர்ந்து உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம் 102.7 ஊடாக, அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக. உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியும் இருக்கின்றது. அதேபோன்று நாங்கள் வெளியே காலநிலையை பார்க்கலாம். இப்போது காலையில் நேற்றிலிருந்து மாலையிலிருந்து காற்று, அதே போன்று ஆக வெப்பமும் இல்லாமல் கொஞ்சம் சில்லுன்ற ஒரு குளிரோடு நல்லா தான் இருக்குது. 15 இருக்கின்றது வெப்பநிலை, ஆனால் உணர்கின்ற வெப்பநிலை 11 காணப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 இருந்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அப்படியே போக போக இனி குறைந்து தான் செல்ல இருக்கின்றது. நாளைக்கு 15 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க முற்று முழுதாக சூரிய வெளிச்சம். மீளவும் வருகின்ற திங்களில் இருந்து நாங்கள் 20 மேலான வெப்பநிலையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லிட்டு என்ன கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னடா திருப்பி நாங்கள் விண்டருக்குள்ளே போகிற மாதிரி போகிறோமோ அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. டோன்ட் வரி, வருகின்ற திங்களிலிருந்து 20 மேல் மீளவும் வெப்பநிலை. அதே போன்று எரிபொருள் விலையில் கூட ஒன்றே ஒன்று கண்ணி கண்ணண்டு இருந்தாலும் பரவாயில்ல, குறைக்க இருக்கின்றார்கள். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. சரி, நாங்கள் சீசனுக்கு ஏற்ற ஒரு பாட்டோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

நேரம் 12:09 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த நேரத்திலேயே சில விடயங்களை சொல்லியிருக்கின்றது. அதாவது நிறைய, அதாவது இந்த சீசனுக்கு வந்து ஃபெரி, அதாவது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டிலும் பார்க்கையில் எலக்ட்ரிக் ஃபெரிஸ் எல்லாம் வர இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு பேரெல்லாம் உங்களிடமும் சூஸ் பண்ண சொல்லி அதற்கு டிசைட் பண்ணியிருந்தார்கள். ரெண்டு ஃபெரியினுடைய நேம்ஸ் அதெல்லாம் நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கேம் அலர்ட் தொடர்பாகத்தான் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஃபோன் பண்ணியிருக்கின்றது. அதாவது toronto.ca/ferry என்று போய் நீங்கள் இந்த விவரங்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம். toronto.ferryticket.com அப்படி என்று சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுவது போன்று ஒரு ஸ்கேம் நடைபெறுகின்றது. அதாவது நீங்கள் முட்கூட்டியே இந்த டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்வதற்கு, போலியான ஃபெரி டிக்கெட்ஸ் எல்லாம் இப்படி உழவுகின்றன, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக போலியான ஃபெரி டிக்கெட்ஸ் விற்கப்படுகின்றன என்று சொல்லித்தான் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஃப்ராட் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து இப்படி உங்களை ஸ்கேம் பண்ணுகின்றது அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். toronto.ca இல்லாமல் toronto.ferryticket.com அப்படி என்று சொல்லி போலியான மோசடியான அந்த வெப்சைட் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. அதே வேளையிலே இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. எலிஜிபிளான ஹோம் ஓனர்ஸ், நீங்கள் வந்து ஒரு $6,650 வரையில் உங்களுடைய அந்த பேஸ்மெண்ட் ஃப்ளடிங் சப்சிடிஸாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. அதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படி என்று சொல்லி அந்த விவரங்களையும் நீங்கள் toronto.ca போய் பெற்றுக்கொள்ள முடியும். 12:11 ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்தா இந்த ஆண்டு சொல்லி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் சொல்லப்பட்டு இன்னும் ஒரு சில வாரத்தில் தொடக்கப்பட இருக்கிறது. அதாவது June 11 தொடக்கம், July 19 வரையில் இடம்பெறப்போகிறது. இதில் ஹோஸ்டிங் கண்ட்ரியில் எங்கட கனடாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் டொரண்டோ, வான்கூவர் ரெண்டு சிட்டிஸ் இருக்கின்றன. அது தொடர்பான ஒரு செய்தி எல்லாம் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்டெஃப்எம்மோடு. வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர
8: சுதன்
7: சுரேஷ் கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 2892729563.
9: ஸ்காம்புரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
11: நல்ல பாட்டு நாலு விஷயம்
12: FM 102.7 East FM.

12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, யாரு பார்த்து கணக்கு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் பார்லிமெண்ட்ரி பட்ஜெட் ஆஃபீஸர் அவர் தான் சொல்லியிருக்கிறார். அதாவது கனடா இந்த நடைபெற இருக்கின்ற ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிற்காக 1 பில்லியனுக்கு சற்று அதிகமான தொகையை இந்த சம்மரில் பயன்படுத்த இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் ஃபெடரல் பட்ஜெட் வாட்ச் டாக் வந்து இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரிபியூஷனாக 473 மில்லியனும் அதே போன்று ஏனைய லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எல்லா மட்ட அரசாங்கங்களும் இணைந்து மொத்தமாக 1.066 பில்லியன் டாலர்ஸ் வந்து கனடாவில் நடைபெற இருக்கின்ற 13 கேம்ஸுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கேமுக்கு பார்க்கையில் சராசரியாக 82 மில்லியன் இருக்க போகின்றதான். இது கிட்டத்தட்ட முன்னர் இந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணிய நாடுகளினுடைய செலவினங்களுக்கு சமமாகத்தான் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு பார்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ 3 நாடுகள் ஹோஸ்ட் பண்ணுகின்றன என்பதும் தெரிந்தொரு விஷயம். இந்த நிலையில தான் இப்போது எங்களுடைய அரசாங்கம், அதாவது கனடா வந்து 1.06 பில்லியனை ஸ்பெண்ட் பண்ணுகின்றது இதற்காக அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இந்த போட்டிகளை பொறுத்தளவில் June 11 தொடக்கம் July 19 வரையில் இடம்பெறப்போகிறது. கனடாவில் டொரண்டோவிலும் வான்குவரிலும் மொத்தமாக 13 கேம்ஸ் இடம்பெறப்போகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் முதல்ல 320 மில்லியன் தான் அலோகேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்ததாம். ஆனால் இப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பாக 473 மில்லியன் இருக்கப்போகின்றது. 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

ஃபீஃபா உலகக்கண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு $1 பில்லியன் மேலாக கனடா செலவு செய்ய உள்ளதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் $473 மில்லியன் கனேடிய மத்திய அரசு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவிலும் வான்குவரிலும் மொத்தம் 13 போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக $82 மில்லியன் செலவாகின்றது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் அடுத்தகட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. இதற்காக ஆளுநர் நாளை சென்னை வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கத்தில் தமிழக காங்கிரசுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தாவேகா அரசு விடுத்துள்ளது. இவ்வழைப்பினை கட்சி நிர்வாகக் குழுவில் ஆராய்ந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சென்று சந்தித்ததாக சட்டமாதிபர் நீதிமன்றத்திற்கு

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
3: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
2: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002. 4378607002. ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

காத்துதா இருக்கு, மழையை காணல, நல்ல வெயிலா இருக்கின்றது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த குட்டீஸ் வந்து ஆன்லைன்ல விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள்ல பெற்றோரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டு வர்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இருந்தாலும் இந்த கதையில் வாங்கி அந்த அதில் போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் அல்லது எங்களை சிச்சுவேஷன் அப்படியா இருக்கும். ஆனால் இப்போது அதை மீளவும் ஒரு சம்பவம் வந்து எங்களை யோசிக்க வைத்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இது காசோடு தான் போயிருக்கு பரவாயில்ல, ஆனால் $2,000 அந்த கிராண்ட்மா இழந்திருக்கின்றார். என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், வசாகா பீச்சை சேர்ந்தால் அவருடைய 8 வயது பேர குழந்தை, அவருக்கு வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடுறதுன்னு சொன்னால் அவ்வளோ விருப்பமா இவரும் விளையாடி இருக்கின்றார். அப்போது இவருக்கு இந்த கிராண்ட் சென்ற பெயர் டொமினிக், ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கின்றது இன்கேம் அக்சசரிஸுக்காக. இவர் என்ன செய்திருக்கிறார் ரெண்டா ஓடி போய் இந்த பணத்திற மதிப்பெல்லாம் அவருக்கு தெரியவில்லையாம். அவங்களுடைய அவருடைய அந்த கிராண்ட் மாவினுடைய பர்சன் நோண்டி இருக்கிறார். நோண்டி அதில் வந்து இவர் அந்த பே பண்ணி பண்ணி இந்த அக்சசரிஸுக்கு வந்து இவரும் விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார். இந்த கிராண்ட்மாக்கு வந்து அது தொடர்பாக எந்த விடயங்களும் தெரியவில்லை. பின்னர் தான் இவருக்கு பில் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட $2,000 ஆக இது இருந்திருக்கின்றது. ஒரு 2 மாத காலத்திற்குள் இந்த பேமெண்ட் வந்து வந்திருக்கின்றதாம். அதற்கு பிறகு இந்த கிராண்ட்சன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, தான் எப்படி இதை ஸ்பெண்ட் பண்ணன் என்று சொல்லி அவருக்குள்ளா சொல்லியிருக்கிறார். எப்படி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணன், கார்டை வந்து இங்கே இருந்தெடுத்தன், அது வந்து கிராண்ட்மாட பர்ஸில் இருந்தெடுத்தன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த கிராண்ட்மா வந்து அவர் நல்ல விளக்கு அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கிராண்ட்மா. என்னென்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு வந்து அது தொடர்பாக தெரியவில்லை. தனக்கு தான் தான் பிழைபட்டிருக்கிறேன், என்னென்னு சொன்னால் இதை வந்து தான் கவனிக்காமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இந்த 8 வயது டொமினிக் என்ன சொல்லியிருக்கிறாருனால், ரோப்ளாக்ஸ் இஸ் த பெஸ்ட் கேம் இன் த என்டையர் வேர்ல்டு அப்படின்ட்டு, இந்த உலகத்திலேயே வந்து ஒரு பெஸ்ட் கேம் இந்த ரோப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாராம். ஒரு டைஹார்ட் ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. சரி, இந்த நிலையில தான் இப்போது ஆனால் அவருக்கு வந்து தெரிந்திருக்கிறதாம் இது எவ்வளவுக்கு வந்து தன் இந்த மணி என்பது ஒருவரை பாதித்திருக்கின்றது, குறிப்பாக தன்னுடைய கிராண்ட் மாவை என்பதை இவர் சொல்லியிருக்கின்றார். இந்த கிராண்ட்மா வந்து ரோப்ளாக்ஸை ரீச் பண்ணி கேட்டிருக்கின்றார், இது ரீஃபண்டுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்று என்னால் இது பே பண்ணப்பட்டு ஒழுங்காக எடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் இதை திருப்பி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்களாம். இப்போது இது தொடர்பாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கின்றார்கள், குறிப்பாக கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கின்றது அப்படின்னால், எப்போதும் நீங்கள் இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸை வந்து செட்டப் பண்ணி கொள்ளுங்கள். அதே போன்று இந்த பாஸ்வேர்ட்ஸையும் வந்து கிரியேட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் தேவையில்லாத உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் சார்ஜஸ் வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கின்றார்கள். அதோடு எப்போதும் உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பேமெண்ட்டுக்கு அவங்க அறியாமலே போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அது தொடர்பான ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி, உங்களோட ஃபோனுக்கு வர மாதிரி, இதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா டெக்ளைன் பண்ணுறதான்னு சொல்லி அப்படியான ஒரு விடயத்தையும் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கன்சியூமர் ரிப்போர்ட் வந்து கூறியிருக்கின்றது. அதுவும் இல்லாமல் சில கேம்ஸுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்காமல் கிஃப்ட் கார்டு போன்றவற்றை நீங்கள் கொடுத்து கொள்ள முடியும். அதனால கூட நீங்கள் தேவையில்லாமல் கிரெடிட் கார்டிலிருந்து நேரடியாக இந்த பணங்கள் செல்வதை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். கிஃப்ட் கார்டுன்னும்போது அதில் குறிப்பிட்ட ஒரு தொகை தான் இருக்கும், அதற்கு மேல் போகாமல் அது பார்த்து கொள்ள முடியும். இப்படியான சில விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதனால் தேவையற்ற பணங்கள் வந்து விரயமாவதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் Side and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
3: செய்யலாம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 12:59 ஒரு மணியாகி கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது 16 இருக்கின்றது, 11 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்று அதிகுடிய வெப்பநிலையாக 17 இருக்கும் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. 2 இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெறப்போகின்றோம். நாளைக்கு அதிகுடிய வெப்பநிலை 15 இருக்கும், மற்றும் முழுதாக சூரிய வெளிச்சம். அது மாத்திரமில்லாமல் வருகின்ற திங்களிலிருந்து மீளவும் நாங்கள் 20 மேலான வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பொறுத்தளவில் இன்று இரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. அதாவது நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லது eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் கண்டுகளிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 1 மணி.

ஒரு மணி 5 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோ ட்ரெயின் ரைடர்ஸ் வந்து இன்றைக்கு யூனியன் ஸ்டேஷனுக்கு அங்கே இருந்து போகின்ற அல்லது அங்கே செல்கின்ற அப்படி என்று சொல்லி இன் அண்ட் அவுட் யூனியன் ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் தாமதங்களை எதிர்கொண்டிருப்பீர்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் சிக்னல் இஷ்யூ அங்கே காணப்படுகிறது அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் லேக்ஷோ ஈஸ்ட் லைனில் காணப்படுகின்றது. அது தொடர்பான விசாரணைகள் இப்போது அது தொடர்பான ஆராய்ச்சிகள் இடம்பெறுகின்றன சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் உங்களுடைய பயண நேரங்கள் வந்து நீடித்ததாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது மெட்ரோலிங்ஸ். இது தொடர்பான ஒரு அப்டேட்டை நாங்கள் முடிந்த அளவுக்கு விரைவாக பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பயணம் செய்ய இருக்கின்றவர்கள் கோ ட்ரெயின் ரைடர்ஸ் gotransit.com என்ற அந்த வெப்சைட்டுக்கு சென்று சர்வீஸ் அப்டேட்ஸை வந்து கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸ்ட்ரா டைம் வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அதற்கேற்ற வகையில் நீங்கள் இந்த அப்டேட்ஸையும் பார்த்து உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். gotransit.com அப்படி என்று சென்று அதில் மேல்திக விவரங்களை உடனுக்குடன் அப்டேட்ஸை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் மெட்ரோலிங்ஸ் வந்து கேட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே பிரஸ்ட் கேன்சர் தொடர்பான ஒரு புதிய செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது. முதல்கட்டமாக வந்திருக்கிற செய்தி என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு புதிய ஸ்டடி இதை கூறியிருக்கின்றது. கனடாவில் எந்தெந்த ரீஜன்ஸில் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அல்லது எந்த பகுதியில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி கண்டறிந்திருக்கின்றது. குறிப்பாக வந்து குபேக் மற்றும் ஒன்டாரியோ பெரைரிஸ் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளிலையும் அதே போன்று அதிகளவான புலம்பெயர்ந்தோர் காணப்படக்கூடிய பகுதிகளில் அல்லது இனரீதியாக பாகுபடுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அதிக அளவு இந்த மார்பக புற்றுநோய்க்கான அபாயங்கள் காணப்படுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். அதற்கு மாற்றாக மோன்ட்ரியல், டொரண்டோ, வான்குவர் போன்ற ஒரு பெரிய பெருநகர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களிடையே இந்த பிரஸ்ட் கேன்சர் வருவது மிக குறைவாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த ரேட்ஸ் வந்து விகிதங்கள் வந்து வீதம் வந்து குறைவான ரேஷியோவில் தான் காணப்பட்டிருக்கின்றதாம். இது என்ன விடயத்தை காட்டுகின்றது அப்படி என்று சொல்லி பார்க்கையில் அதிக அளவு இந்த ப்ரிவென்ஷன் எப்படி இதையிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளலாம் அதே போன்று இதற்கான பரிசோதனைகள் அல்லது ட்ரீட்மெண்ட் போன்றவை எல்லா பகுதிகளுக்கும் சரியாக சென்று சேர வேண்டும் அவங்களையும் ரீச் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் இது காட்டுவதாக இந்த ஸ்டடி வந்து கூறியிருக்கின்றது. குறிப்பாக வந்து லோக்கல் சோஷியல் அதே போன்று எக்கனமிக், டெமோக்ராஃபிக் இப்படி என்று சொல்லி ஹெல்த் சிஸ்டம் என்று பல காரணிகளில் இந்த விடயம் தங்கி இருக்கின்றது. அவை எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களை இவை சென்று சேர்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றதையும் இது காட்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த ஸ்டடி கூறியிருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவிலே ஒவ்வொரு ஆண்டும் 100,000 பெண்களிலே வந்து 140 பேர் இந்த பிரஸ்ட் கேன்சர் பாதிப்புக்குள்ளாகின்றார்களாம். அதே போன்று 100,000 பெண்களில் 28 உயிரிழப்புகளும் வந்து இந்த மார்பக புற்றுநோயினால் ஏற்படுவதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
1: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே ஒன்டாரியோ அரசாங்கம் வந்து ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது. அதாவது தாங்கள் வந்து சைனீஸ் மேட் ட்ரோன்ஸை வந்து அரசாங்க அமைச்சகங்களில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது முக்கியமான கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ், அதே போன்று ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் போலீஸ் OPP-னர் இவர்கள் பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான ஒரு பேனை வந்து கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு நடைமுறை இப்போது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லித்தான் ஒன்டாரியோ அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இன்றைய நாள் குறிப்பாக OPP-னருடைய ஆப்ரேஷன்ஸில் இந்த சைனீஸ் மேட் ட்ரோன்ஸினுடைய பாவனை உடனடியாக அந்த தடை வந்து அமலுக்கு வருகின்றது. படிப்படியாக ஏனைய இடங்களிலும் இது தொடர்பான தடை ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் இருக்குமென் சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், இதில் இப்படி இந்த சைனீஸ் மேட் ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்தும் போது சில முக்கியமான தரவுகள் எல்லாம் வெளியே கசிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படி என்று சொல்லி முன்கூட்டியே இது தொடர்பான ஒரு பாதுகாப்பிற்காக இந்த நடைமுறை வருவதாக தெரிவித்திருக்கின்றது மாகாண அரசாங்கம். அது மாத்திரமல்லாமல் அப்ப வேறு என்ன ட்ரோன்ஸ் பயன்படுத்தலாம் என்று சொன்னால், கனடாவில் உருவாக்கப்பட்ட அல்லது வந்து ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட சேஃபான இடங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற வாரங்களில் இது தொடர்பாக ட்ரோன் உற்பத்தியாளர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தொழில் வல்லுநர்களோடான கலந்தாலோசனைகளை மாகாண அரசாங்கம் தொடங்குவதற்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கையில், உலகளாவிய ரீதியிலே சீன தொழில்நுட்பம் மீதான ஒரு தீவிர கண்காணிப்பு இருந்து வருகின்றதாம். அப்படியான ஒரு நிலையில தான் இந்த சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்ஸை வந்து தவிர்ப்பதற்கான இந்த பேன் தொடர்பாக தாங்கள் ஆலோசிக்கின்றோம் அப்படி என்று சொல்லி ஒன்டாரியோ அரசாங்கம் கூறியிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் பிரிவினைவாத மாகாண முதல்வர்கள் மத்திய அரசின் அதிக கவனத்தை பெறுவது ஒரு நாடாக பணிபுரிவதற்கு தடையாக அமையும் என பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட்டா அரசிற்கும் பிரதமர் மாகாணிக்கும் இடையில் சக்திவள ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அவர் விமர்சித்திருந்தார். ஆல்பர்ட்டா முதல்வரும் பிரிவினைவாத எண்ணமுடையவர் என சாடியிருந்த அவர், அம்மாகாண அரசுடன் ஒப்பந்தம் எட்டுவது தீய நடத்தைகளை ஊக்குவிப்பது போன்று உள்ளதாகவும் விசனம் வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கிலேயே அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளிப்பதாகவும், அமைச்சு பதவிகளுக்காக அல்ல என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்ததாக அவர் சாடியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சுகளை வழங்கினால் முதலமைச்சர் விஜய்க்காக தமது ஆதரவை மீள் பரிசீலனை செய்யும் நிலை ஏற்படும் என கம்யூனிஸ்டுகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் அவ்வாறு அதிமுக உறுப்பினர்களை அமைச்சராக்கும் எண்ணம் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தரப்புகள் தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் வன்னியில் உள்ள மாவட்டங்கள் கல்வியில் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தை அமைப்பதற்கான நிலம் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

1:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய அரசாங்கம் வந்து இப்போது இந்த ஹை பேயிங் ஜாப் அதை செய்பவர்களுக்கு அவர்களுக்கான அந்த நிரந்தர குடியுரிமையை வழங்குவதற்கு ஒரு மாற்றத்தை, அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டத்திலே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதற்கான காலம் நிறைவு பெறுகின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து இந்த ஹை பேயிங் ஜாப்ஸை செய்பவர்களுக்கு விரைவாக பெர்மனன்ட் ரெசிடென்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆலோசனை நடைபெறுகின்றதாம். இது பொதுவாக வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று சொல்லி பார்க்கையில் இதில் வயது, அதே போன்று கல்வி தரம், கனேடியன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் கணக்கில் எடுக்கப்படும். சரி, இந்த நிலையில தான் இப்போது வளமைக்கு மாறாக ஒரு ஹை பே எடுக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அதே போன்ற ஹெவி டியூட்டி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இவர்களுக்கான அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸை வந்து விரைவாக வழங்குவதற்கான ஒரு திட்டமிடல்தான் இப்போது நடைபெற்று வருகின்றது அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

நேரம் சரியாக 2 மணி. எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சொன்ன மாதிரியே 2 மணிக்கு இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். 17 இப்போது வெப்பநிலை. 4 மணி வரைக்கும் இந்த 17 டிகிரி உங்களுக்காக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கு பார்க்கையில் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம், ஆனால் 14 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற திங்களிலிருந்து மீளவும் நாங்கள் 20 மேலான வெப்பநிலைகளையும் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலை என்ன நடைபெறும் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடை இருக்கின்றது என்று அந்த மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. ஒன்னே ஒன்று கண்ணி கண்ணென்று குறைஞ்சாலும் குறையுதுதானே, அதனால் அந்த மகிழ்ச்சி 1% குறைவடை இருக்கிறது. நீங்களும் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக அல்லது EastFM ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டுமாயெல்லாம், அல்லது EastFM.ca இருக்கின்றது, அதனூடாக உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டுமாயெல்லாம் முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ் ஊடாகவும், யூடியூபில் EastFM 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது EastFM 102.7@gmail.com.

0: 2:05 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம். அதாவது விக்டோரியா டேக்கு யாராவது ஃபயர் ஒர்க்ஸ் செய்திருந்தீங்க, மிச்சம் சொச்சம் எல்லாம் அங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது நீங்கள் பயன்படுத்தின எல்லாவற்றையும் எப்படி வந்து சரியான முறையிலே நீங்கள் அவற்றை டிஸ்போஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதாவது நீங்கள் பயன்படுத்திய அல்லது பயன்படுத்தாமல் மிச்சம் இருந்தால் ஏதாவது ஃபயர் ஒர்க்ஸ், அதை வந்து வீட்டில் வச்சிருக்கிறது, அதுவும் வெப்பமான காலங்களில் இன்னும் அதிக ஆபத்துன்னு சொல்லி தெரியும். நீங்கள் எந்த காலத்தில் வச்சுருந்தாலும் பயன்படுத்தி அல்லது பயன்படுத்த இந்த ஃபயர் ஒர்க்ஸை ஒரு முதல் நாள் இரவே வந்து நீரில் அப்படியே அமிழ்த்தி வைத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதற்கு பின்னர் நீங்கள் ஒரு 10 ஃபயர் ஒர்க்ஸை ஒரு கார்பேஜ் பின்னில் வார மாதிரி அதை கட்டி வைத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லியும் கேட்டிருக்கின்றது. உங்கள்கிட்ட நிறையவே ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் 10 போட்டு ஒரு பேக்கில் கட்டினாலும், அதே போன்று அளவுக்கு அதிகமாக போயிட்டு அந்த குவான்டிட்டி அப்படி என்று சொல்லி பார்க்கையில் அடுத்தடுத்த கலெக்ஷன் டேட்ஸுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அவற்றை டிஸ்போஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்தியதோ அல்லது பயன்படுத்தாத இந்த ஃபயர் ஒர்க்ஸை ப்ளூ பின்னுக்குள் போட வேண்டாம் அப்படி என்று சொல்லியும் கேட்டிருக்கின்றார்கள். அது வந்து கார்பேஜில் தான் நீங்கள் போட வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 2:07 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷங்கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 டாலர்கள் ஆரம்ப விலையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல் கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள், 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின்
3: 437-860-7002 சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

2:21 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, தனுஷ் நடிப்பில் ஹர ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சிட்டி ஆஃப் டொரண்டோ உங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிறது. அதாவது தங்களுடைய ஒரு புதிய ரெயின் பேரல் சர்விங்ஸ் ப்ரோக்ராம், அதுவும் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் இந்த ரெயின் பேரல்ஸை, இந்த நீர், அதாவது இந்த மழை நீரை சேமித்து வைத்து மீள பயன்படுத்துவது, குறிப்பாக உங்களுடைய தோட்டங்களுக்கான நீர் தேவையை வந்து இதன் மூலம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இதில் வந்து உங்களுக்கு இயற்கை எண்ணெய் கொட்டுற அந்த நீரை வந்து சேமித்து வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் வாட்டர் பில் கூட உங்களுக்கு குறைவாக வரும். இதைத்தான் இப்போது சிட்டி கூறியிருக்கிறது. நீங்கள் இந்த சம்மரில் கொஞ்சம் நீரை வந்து சேமித்து கொள்ள போகிறீங்க, நீர் காசை வந்து சேமித்து கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்களே 80% சப்சிடியோடு இந்த பேரல்ஸை தருவோம். 80% தான் இருக்க போகுது, உங்களுக்கு வெறும் 20% தான் நீங்க கட்ட போறீங்க. அடுத்த என்ன விஷயம் சொன்னா, இதுல இன்னொரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட செய்ய போறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் செய்து 80% சப்சிடியும் வந்து வழங்கப்பட போகின்றதாம். ஆக நீங்க மொத்தமாக வந்து இந்த ரெயின் பேரல்ஸுக்கு 895 கொடுக்க போகிறீர்கள். ரெயின் பேரல்ஸ் வந்து 895. அதே போன்று இந்த டவுன் ஸ்பவுட் டைவர்ட்டை வந்து, அந்த குழாய் நீங்கள் அந்த திறந்து மூடுவதற்கேற்றது, அதுக்கு வந்து $1 தான் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் உங்களோட வாட்டர் பில்லை கூட சிக்கனப்படுத்திக் கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம் என்றதையும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. toronto.ca/rainbarrels அப்படி என்று போனீங்கன்னா அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு $1 பில்லியன் மேலாக கனடா செலவு செய்ய உள்ளதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் $473 மில்லியன் கனேடிய மத்திய அரசு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவிலும் வான்குவரிலும் மொத்தம் 13 போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக $82 மில்லியன் செலவாகின்றது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் அடுத்தகட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. இதற்காக ஆளுநர் நாளை சென்னை வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கத்தில் தமிழக காங்கிரசுக்கும் 2 அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தாவேகா அரசு விடுத்துள்ளது. இவ்வழைப்பினை கட்சி நிர்வாகக்குழுவில் ஆராய்ந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சென்று சந்தித்ததாக சட்டமா அதிபர் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்து ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானை வெளியில் கொண்டு வருவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
2: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்,
9: ஈஸ்ட் எஃப்எம்
8: 102.7.

0: இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷங்கந்த சாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமிகந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும் 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லட்சங்கந்த

மீ 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HS ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை $650,000 ஆரம்ப விலையில் இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்த சாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்த சாமியின் பிஏபி எக்ஸஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற பிரியோரிட்டி முதல் கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்ப கட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டூ ஸ்டோரி டவுன் கோஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் கோஸ்கள், $685,000 ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் கோஸ்கள், $712,000 ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் கோஸ்கள் கூட ஆரம்ப விலை $722,000. இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 ஆண்டு செப்டம்பரிலேயே வருகின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள். லட்சங்கந்த சாமி 416-888-8044 416-888-8044

2:50 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நேர்களை, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. 1 பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 3 மணி. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:08 திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 18 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. 18 டிகிரி செல்சியஸ் ஆகவே உணரப்படுகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமையும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 13 டிகிரி செல்சியஸ் நாளை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் மீளவும் லட்சங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் டவுன் கோஸ் கிளிம்பிப்பினை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சங்கந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹோஸினை பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹோஸ்கள் க்ளோசிங்கை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-ஸ்டோரி டவுன் ஹோஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள், 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002.
4: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ்,
3: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
6: AJ 416-704-8074.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:24 நிமிடம் திசையெங்கும் கிளக்கொலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் பிரிவினைவாத மாகாண முதல்வர்கள் மத்திய அரசின் அதிக கவனத்தை பெறுவது ஒரு நாடாக பணிபுரிவதற்கு தடையாக அமையும் என பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட் அரசுக்கும் பிரதமர் மாகாணிக்கும் இடையில் சக்திவள ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அவர் விமர்சித்திருந்தார். ஆல்பர்டா முதல்வரும் பிரிவினைவாத எண்ணமுடையவர் என சாடியிருந்த அவர், அம்மாகாண அரசுடன் ஒப்பந்தம் எட்டுவது தீய நடத்தைகளை ஊக்குவிப்பது போன்றுள்ளதாகவும் விசனம் வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கிலேயே அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும், அமைச்சு பதவிகளுக்காக அல்ல என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்ததாக அவர் சாடியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சுக்களை வழங்கினால் முதலமைச்சர் விஜய்க்கான தமது ஆதரவை மீள் பரிசீலனை செய்யும் நிலை ஏற்படும் என கம்யூனிஸ்டுகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் அவ்வாறு அதிமுக உறுப்பினர்களை அமைச்சராக்கும் எண்ணம் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தரப்புகள் தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் வன்னியில் உள்ள மாவட்டங்கள் கல்வியில் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முல்லைத்தீவில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தை அமைப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் அதற்கான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் 3:39 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லட்சங்கந்த சாமி தருகின்ற பிக்கரிங் டவுன் கோஸ்களின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சங்கந்த சாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 டாலர்கள் ஆரம்ப விலை இந்த சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்த சாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்த சாமியின் விஏபி

ஸ்கொயர் ஃபீட் டவுன் கோஸ்கள் கூட ஆரம்ப விலை $722,000. இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள். அசங்கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: போட்ட புது சேலை உடுத்தி
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7
6: East FM.ca.

0: நேரம் 3:54 இஸ்டெஃப்எம் 102.7 திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3:00 to 5:00 வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 18°C வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நாளைய தினமும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வியாழக்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 13°C ஆக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை, குறிப்பாக ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலானவற்றை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வைக்க முடியும். eastfmcommunity@gmail.com என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக ஒலிபரப்பப்படும். நீங்களும் உங்கள் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வைக்க eastfmcommunity@gmail.com. நாங்கள் மீளவும் லட்சங்கந்த சாமி தருகின்ற பிக்கரிங் டவுன் கோஸ்களின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ள போன்றோம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமந்த சாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 டாலர்கள் ஆரம்ப விலை இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சங்கந்த சாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சங்கந்த சாமியின் விஐபி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story டவுன் ஹவுஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள், 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 416-888-8044

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பாட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:24 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மிளவும் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-2-298-2777 மோர்கேஜ்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM தமிழ் செய்திகள்.
2: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு $1 பில்லியன் மேலாக கனடா செலவு செய்வதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் $473 மில்லியன் கனடிய மத்திய அரசு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவிலும் வான்குவரிலும் மொத்தம் 13 போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக $82 மில்லியன் செலவாகின்றது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. இதற்காக ஆளுநர் நாளைய தினம் சென்னை வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கத்தில் தமிழக காங்கிரசுக்கு 2 அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தாவைக்க அரசு விடுத்துள்ளது. இவ்வழைப்பினை கட்சி நிர்வாகக் குழுவில் ஆராய்ந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையானை மகிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சந்தித்ததாக சட்டமாதிபர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்து 1 வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் கொண்டு வருவதாக அவர்கள் உறுதியளித்தமை தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:38 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லட்சகந்த சாமி தருகின்ற பிக்கரிங் டவுன் கோஸ்களின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சகந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சகந்த சாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக பிரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சகந்த சாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டு செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் குளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $685,000 $1,800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $712,000 ஆரம்ப விலையிலிருந்தும் 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை $722,000 ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலை இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சகந்த சாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சகந்த சாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற பிரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $685,000 ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $712,000 ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை $722,000. இந்த வீடுகளின் குளோசிங் 2027 ஆண்டு செப்டம்பரிலேயே வருகின்றது. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 416-888-8044

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி

0: ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777, 416-298-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: நேரம் 4:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து கோஃபி டபுள் டபுளை தொகுத்து வழங்கலாவணியா விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: இந்த கூடையில் இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இளம் பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சபேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் மணியும் நேரடி இசை அனுபவம். June 6, 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.

0: நன்றி ரிஷி. நேரம் 5:02 நேர்கள் இப்பொழுது முதல் 7 வரை SFM-இல் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நீங்களும் அழைக்கலாம். 416-55-44-0 வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 17 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வியாழக்கிழமை 13 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம். நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எப்படி சமஞ்சது எப்படி

0: எப்படி 5:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளலாம் 416-55-4-4-0-4-0-4-0-4-0-4-0. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் ரவேசன் தோராசாகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: என்ன நாயன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு, வெற்றி நாயன்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமி கந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம் புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சம் கந்தசாமி 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 டாலர்கள் ஆரம்ப விலை இந்த சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமி கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story டவுன் ஹவுஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள், 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சுமி கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: வேண்டாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4168 9552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 5:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க காசிநாதன்?
1: சுகமா இருக்கலாம், மதியில் சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நல்லது, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அன்றைக்கு சந்திக்க வேலை என்ற படத்துல வாவா என் தலைவா. இன்றைக்கு நீங்க தனியா தான் ப்ரோக்ராம் செய்யணும்போ?
0: அப்படித்தான், அப்படித்தான், நன்றி, நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: 5:29 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. குமார்,
0: எப்படி இருக்கீங்க? குமார்,
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். குமார், என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை கேட்கலாம். செய்திகளுக்கு பிறகு. நன்றி குமார்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
2: இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
3: East FM, Tamil, Seedigal.

0: கனடாவில் பிரிவினைவாத மாகாண முதல்வர்கள் மத்திய அரசின் அதிக கவனத்தை பெறுவது ஒரு நாடாக பணிபுரிவதற்கு தடையாக அமையும் என பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட் அரசுக்கும் பிரதமர் மாக்கானிக்கும் இடையில் சக்திவள ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அவர் விமர்சித்திருந்தார். ஆல்பர்டா முதல்வரும் பிரிவினைவாத எண்ணமுடையவர் என சாடியிருந்த அவர், அம்மாகாண அரசுடன் ஒப்பந்தம் எட்டுவது தீய நடத்தைகளை ஊக்குவிப்பது போன்றுள்ளதாகவும் விசனம் வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கிலேயே அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளிப்பதாகவும், அமைச்சு பதவிகளுக்காக அல்ல என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்ததாக அவர் சாடியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சுக்களை வழங்கினால் முதலமைச்சர் விஜய்க்கான தமது ஆதரவை மீள் பரிசீலனை செய்யும் நிலை ஏற்படும் என கம்யூனிஸ்டுகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் அவ்வாறு அதிமுக உறுப்பினர்களை அமைச்சராக்கும் எண்ணம் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தரப்புகள் தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் வன்னியிலுள்ள மாவட்டங்கள் கல்வியில் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முல்லைத்தீவில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தை அமைப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் அதற்கான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 5:38 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அந்த புரிதல காதல பார்த்த தரதல மனசுக்குள் வந்த அந்த பாடல்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லக்ஷன் கந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும், 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 டாலர்கள் ஆரம்ப விலை இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத 2-story டவுன் ஹவுஸ்கள், 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள், 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம்.

1-800-736-2977 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம், 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம், 416-298-2777 4-2-9-8-2-7-7-7 4-2-9-8-2-7-7 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

நேரம் 6:02 வரை நீங்களும் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4404 வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 15 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 13 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1% குறைவடைய இருக்கின்றது.

0: 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 இணைந்து கொள்ளும் அடுத்த நியர் வணக்கம்.
1: வணக்கம் சசி,
0: எப்படி இருக்கீங்க? சசி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நெஞ்சுநிலை படம் மதராசி தோஸ்தினி, சிஎம் விஜய் அவர்களோட பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.

பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமணந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சுமணந்த சாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமணந்த சாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹோஸினை பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது 2027 ஆண்டு செப்டம்பரில் இந்த டவுன் ஹோஸ்கள் க்ளோசிங்கை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள் எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 685,000 டாலர்களிலிருந்தும் 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்களை 722,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். HS ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லட்சுமணந்த சாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 டாலர்கள் ஆரம்ப விலை இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சுமணந்த சாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமணந்த சாமியின் விஐபி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற ப்ரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story டவுன் ஹோஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 685,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் 712,000 டாலர்கள் ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோஸ்கள் கூட ஆரம்ப விலை 722,000 டாலர்கள். இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 ஆண்டு செப்டம்பரிலேயே வருகின்றது. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சுமணந்த சாமி 416-888-8044 416-888-8044

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
6: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moham 437-477-7960.
4: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ், 416-292-2455.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM
12: 102.7.

0: ஆறு மணி 23 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் திலவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி மாலை. வணக்கம். எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நிலமா இருக்கிறோம்டா. நன்றி உங்களோட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை கேட்டு ரிஷிக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திசையன் கிழக்குல வந்தா நல்ல கவிதையோட நல்ல மனதுக்கிதமான பாடல் எல்லாம் போடுவேன். அதற்கு ஒரு நன்றி சொல்லிக்கொள்ளும்.
0: இந்த கேட்கும்
1: பாடல் கவிதை பாடல் மலைகள் படத்துல கண்ணையன் கண்மணி என்ற பாடல். அந்த பாடலை அனைத்து மக்களும் இஷ்டப்பும் மக்களும் நீங்கள் நாங்களும் இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றியடா.
0: நன்றி. வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்காக 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோட்கேஜ் சொல்யூ

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கு $1 பில்லியன் மேலாக கனடா செலவு செய்வதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் $473 மில்லியன் கனடிய மத்திய அரசு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவிலும் வான்குவரிலும் மொத்தம் 13 போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக $82 மில்லியன் செலவாகின்றது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. இதற்காக ஆளுநர் நாளைய தினம் சென்னை வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கத்தில் தமிழக காங்கிரசுக்கு 2 அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அழைப்பினை தாவைக்க அரசு விடுத்துள்ளது. இவ்வழைப்பினை கட்சி நிர்வாகக் குழுவில் ஆராய்ந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையானை மகிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சந்தித்ததாக சட்டமாதிபர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்து 1 வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் கொண்டு வருவதாக அவர்கள் உறுதியளித்தமை தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக பிரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் விலையாக இந்த விலைகள் காணப்படுகின்றன. லட்சுமி கந்தசாமியினுடைய விஐபி ஆக்சஸ் சூடாக நீங்கள் இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்கான புத்தம்புதிய டவுன் ஹவுஸினை பெற்றுக் கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலையில் கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லை. 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $685,000 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $712,000 ஆரம்ப விலையிலிருந்தும் 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்களை $722,000 ஆரம்ப விலையிலிருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். HST ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமியின் விஐபி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற பிரியோரிட்டி முதல்கட்ட விலையாக இந்த விலை காணப்படுகின்றது. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட ஆரம்பகட்ட விலையில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் 1530 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $685,000 ஆரம்ப விலை, 1800 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் $712,000 ஆரம்ப விலை, 1900 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹவுஸ்கள் கூட ஆரம்ப விலை $722,000. இந்த வீடுகளின் க்ளோசிங் 2027 செப்டம்பரிலேயே வருகின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அழையுங்கள் லட்சம் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: 6:46 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய எஸ்எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், Good Life Flooring, 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
3: Richmond Hill இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: East FM 102.7.
8: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
9: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
10: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
11: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
10: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
11: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
10: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416
12: 416-457-0651 கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
13: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சோமார. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் அதே போல் நல்ல சோமார்.
4: ரெண்டு நாள் நல்ல சமரா இருந்துச்சு. ஏன் திருப்பி வந்து கூட்டி கொண்டீங்க பழைய நிலைமைக்கு?
5: அது நான் வரும்போது அதை சேர்ந்து வந்துட்டு நான்
4: போய் இருந்தது அப்படி திருப்பி கொண்டீங்க. அதான்
5: திரும்ப கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த ஆரம்பிப்பமே சொல்லி.
4: சரி சரி சரி சரி. இன்றும் பலமையான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறோம். நம்ம ஊர் ஈவினிங் 2 மணி நேரம் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். பாடலை தொடர்ந்து நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, அதை தொடர்ந்து நல்லதாக 4 விஷயம், 7:30 செய்திகள் செய்ததை தொடர்ந்து யார் அந்த பிற அதுக்கு முன்னர் முதன்மை 3 இணைந்து கொள்ளப் போகிறோம். 8 மணிக்கு பின்னர் தான் நாங்கள் அந்த போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளப் போகிறோம்.
5: யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சி, இன்றும் உங்களுக்காக ஒரு பிரபலத்தை அழைத்து வரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் istfm.co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். உங்கள் மொபைலிலும் கூட istfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்க முடியும்.
4: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூப் இஸ்டஃபம் 102.7, இஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416-2412-12 வெளியே 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
5: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் வாகன இருப்பவர்களின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% குறைவடைய போகிறது.
4: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது. தொடர்ந்தும் 2 மணி நேரம் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

0: ஏழு மணி எட்டு நிமிடம் எஃப்எம் 102 தசமகளியோடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் .co.com நம்ம ஒரு ஈவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இந்த பொழுதில் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலறவு என்பதுதான் அந்த சொல்லாக இருக்கிறது. அலறவு என்றால் விழிப்பு இல்லாட்டா விழித்து இருத்தல் என்பதை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. அதுவும் மனம் முழுமையாக விழித்திருக்கும் நிலையை சுட்டிக்காட்டும் ஒரு பழைய தமிழ் சொல் அலறவு என்பதாகும்.
0: தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்டர் எஃப்எம்.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: 7:21 FM 102 தசமங்கள் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். நம்ம ஒரு இனம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உன்னை மாற்று சக்தி உன்னுக்குள் இருந்தே தொடங்குறது சொல்லப்படுகிறது.
1: அதாவது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வெளியே இருந்து வராது, அது உங்களுடைய எண்ணங்களிலும் முடிவுகளிலும் இருந்து தான் துவங்குறது என்று தான் நாங்கள் சொல்ல வரோம். உங்களை நம்பி ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது மெதுவாக ஒரு பெரிய முன்னேற்றமாக மாறும், ஒரு விஷயமாக மாறும். எனவே உங்களை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருந்து தான் தொடங்குகிறது.
0: அது நல்லதாக நாலு விஷயத்தை நாங்கள் நினைத்திருந்தோம். இந்த விளைவு நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4962982777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் குறித்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4962982777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: கனடாவில் பிரிவினைவாத மாகாண முதல்வர்கள் மத்திய அரசின் அதிக கவனத்தை பெறுவது ஒரு நாடாக பணிபுரிவதற்கு தடையாக அமையும் என பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட் அரசுக்கும் பிரதமர் மாக்கானிக்கும் இடையில் சக்திவள ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அவர் விமர்சித்திருந்தார். ஆல்பர்டா முதல்வரும் பிரிவினைவாத எண்ணமுடையவர் என சாடியிருந்த அவர், அம்மாகாண அரசுடன் ஒப்பந்தம் எட்டுவது தீய நடத்தைகளை ஊக்குவிப்பது போன்றுள்ளதாகவும் விசனம் வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கிலேயே அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும், அமைச்சு பதவிகளுக்காக அல்ல என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்ததாக அவர் சாடியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சுக்களை வழங்கினால் முதலமைச்சர் விஜய்க்கான தமது ஆதரவை மீள் பரிசீலனை செய்யும் நிலை ஏற்படும் என கம்யூனிஸ்டுகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் அவ்வாறு அதிமுக உறுப்பினர்களை அமைச்சராக்கும் எண்ணம் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தரப்புகள் தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் வன்னியில் உள்ள மாவட்டங்கள் கல்வியில் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முல்லைத்தீவில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தை அமைப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் அதற்கான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமது தாம்சி, 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர் செல். 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
4: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ,
5: அழகு அழகு. 6477873784.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர் விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இந்த பாடல் ஒளித்தொகை நேரம் 7:45 நிமிடம் எஃப்எம் 102 தசமகல் ஊடகம் eastfm.co ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கிற பொழுது ஃபீஃபா உலகக்கோப்பைக்கு கனடாவுக்கு $1 பில்லியன் அதிகமான பொது நிதி செலவாகும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் வரவு செலவு கணிப்பு அமைப்பின் அறிக்கை ஒன்றின்படி 2026 ஃபீஃபா ஆண்கள் உலகக்கோப்பைக்கு கனடா $1 பில்லியன் அதிகமாக செலவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் உத்தேச செலவு $82 மில்லியன் என்றும் நாடாளுமன்ற நிதிநிலை அதிகாரிகள் கணித்துள்ளார்கள். இத்தொகை உலகக்கோப்பை நிகழ்வுக்காக கடந்த கால செலவுகளுடன் ஒத்துப்போவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மெக்சிகோ நாடுகள் இணைந்து இம்முறை ஃபீஃபா உலகக்கோப்பை தொடர் ஆட்டங்கள் நடைபெறும் 3 நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும்.
1: கனடாவில் June 11 to July 19 வரை நடைபெறும் போட்டிகள் டொராண்டோ, வேங்கூவர் ஆகிய நகரங்களில் நடத்தப்படுகின்றன. இதில் 7 ஆட்டங்கள் வேங்கூவர் நகரிலும் 6 ஆட்டங்கள் டொராண்டோ நகரிலும் நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. இந்த 13 ஆட்டங்களின் மொத்த செலவு சுமார் $1.07 பில்லியன் என்றுதான் மதிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் $473 மில்லியன் மத்திய அரசாங்கமிருந்தும் மீதமுள்ள தொகை ஏனைய மற்ற அரசாங்கங்களிலும் இருந்தும் வரவுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
0: ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வளைகுடா பிராந்திய மோதல் காரணமாக ஹமாஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளவில் உணவுப் பொருள் விநியோகம் மற்றும் விலைகளில் கடுமையான பாதிப்பு ஏற்படுமாக இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அடுத்த 6 to 12 உணவுப் பொருள் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது.
1: எரிசக்தி செலவு உயர்வு மற்றும் வர்த்தக தடைகள் இதை மேலும் மோசமாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை சமாளிக்க மாற்று வர்த்தக பாதைகள், மனிதாபிமான உணவு உதவிகள், பாதுகாப்பு அவசர நிதியுதவிகள் மற்றும் ஏற்றுமதி தடைகளை தவிர்க்க உடனடி நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
0: இலங்கை பக்கம் பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்கா, நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்காலிக டொலர் நெருக்கடியை சமாளிக்க இறக்குமதி செலவுகளை குறைத்து டொலர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களிடம் அவசர வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கின்றார். சுற்றுலா வருவாய் குறைவு, ஏற்றுமதி வீழ்ச்சி மற்றும் எரிபொருள் இறக்குமதி செலவு அதிகரிப்பு காரணமாக டொலர் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
1: IMF திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நாட்டை மீண்டும் பொருளாதார முடக்க நிலைக்கு செல்லவிட மாட்டோம் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். மேலும் எரிபொருள் மற்றும் மின்சார நிவாரணங்கள் தொடரும் என்றும் அரசு ஊழியருக்கான புதிய சம்பள உயர்வு ஜனவரியில் அமல்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:47 நிமிடம். இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.